Om Namo Narayanaya. அன்பும் பக்தியும் நிறைந்த இனிய காலை வணக்கம் நேயர்களே. இசையின் இனிமையோடு இறை நாமத்தின் மகிமையையும் உங்கள் உள்ளங்களுக்கு எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் இன்று உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன்.

இன்று புனிதமான புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. திருமால் வழிபாட்டிற்கென மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் இந்த இனிய நாளில் இன்றைய ஒரு மணி நேர நிகழ்ச்சி முழுவதையும் ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன் வெங்கடேச பெருமாள் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம். மனதில் பக்தியை நிறைத்து உதடு

நேயர்களே, தமிழ் மாதத்தில் புரட்டாசி திருமால் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக போற்றப்படுகிறது. இந்த மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பக்தர்கள் விரதம் இருந்து சைவ உணவு மேற்கொண்டு பெருமாளை வழிபடுவது வழக்கம். ஆனால் விரதம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மனதில் உள்ள கோபம், பொறாமை, வெறுப்பு போன்றவற்றையும் குறைத்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதும் உண்மையான ஆன்மீக பயிற்சியாகும். இந்த புரட்டாசி மாதம் நமது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு புதிய

தூய்மையை தரட்டும். ஓம் நமோ நாராயணாய. அடுத்த பாடலை கேட்போமாக. உங்களுக்காக சுதா ரகுநாதன் குரலில் அலைப்பாயுத எனும் பாடலை வழங்குகின்றோம்.

திருமாலுக்கு எத்தனை அழகான திருநாமங்கள் உள்ளன. நாராயணன், கேசவன், மாதவன், முகுந்தன், ஹரி, வாசுதேவன், நாராயணன், ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், கோவிந்தன் என ஒவ்வொரு திருநாமத்திற்கும் பக்தர்கள் தனித்தனி அன்பு செலுத்துகின்றனர். எந்த பெயரால் அழைத்தாலும் இறைவனை அடையும் பாதையின் அடிப்படை ஒன்றுதான், தூய பக்தியும் நம்பிக்கையும். இன்று நமக்கு பிடித்த பெருமாள் திருநாமத்தை மனதில் சொல்லி பார்த்து அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடலை நுவம் உதய் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா பத்மினி, அக்கா நந்தினி, பிவேஷன், அம்மாய் சுரினாம், அம்மாய் கத்ரபோன், மேவி, மாமே மெல்வின், அத்தே ருபினா, புன்னுசாமி மற்றும் அனே வீரன், சந்திரசன், ஆதி, அம்மாய் ஜெயா மற்றும் மேவி அப்பா மெவின், ருபினா தம்பி பிரதி, புன்னுசாமி மற்றும் உடுமை குடும்பத்தார் சார்பில் அடுத்த பாடலை வழங்குகின்றோம்.

வானொலி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு பிறப்பது திருமால் திருவருள் எனும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை கேட்கலாம். அடுத்த பாடலை தமது பிறந்த நாளை கொண்டாடும் ராஜு ஹாசன் அவர்களுக்கு ரஞ்சன், சிறி, ஜயா, நிஷ்தா, ராஜேசன், சிந்தி, பார்வதி, மாயாகே, அக்காவாதி, மாலினி, அம்பாள், திவன் மற்றும் லட்சுமணா பிள்ளை குடும்பத்தாரும் ஹாசன் கிருபிப் குடும்பத்தாரும் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். அடுத்த பாடலை சீதாலம்மன் தேவி அம்மன் கோவில் வாக்குவா ஊரை சேர்ந்த மக்களுக்காக அம்மா வினுதா அடுத்த பாடலை கேட்டுள்ளார். ரோசில் ஊரில் வசிக்கும் அம்மா வினுதா மேஸ்திரி பிறந்த நாளை முட்டி உன்னிட்டு ரகினி, பத்மினி, கணேஷ், தாமன், விமா, புவானி, வனிதா மேஸ்திரி அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். பேத்து ஊரை சார்ந்த மாளிகையை பிறந்த நாளை முன்னிட்டு விஷ்ணு, ரகினி, கெவின், அஸ்வின், அருள், நிருஷா, வீகா குடும்பத்தார், மருத்தன் மற்றும் சாமிநாதன் குடும்பத்தார் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். புரட்டாசி மாதத்தில் எங்கும் சிறப்பாக ஒலிக்கும் பாடல் உங்களுக்காக குறையொன்றுமில்லை.

நேயர்களே, திருமாலின் திருக்கோலத்தை நினைத்தாலே நம் மனக்கண்ணில் தோன்றுவது அவர் கரங்களில் ஏந்திருக்கும் சங்கும் சக்கரமும். சங்கு தெய்வீகமான ஒலியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் நினைவூட்டுகிறது. சக்கரம் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்கும் திருமாலின் பேராற்றலை குறிக்கிறது. அதனால்தான் பெருமாளின் திருவுருவம் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. சங்க சக்கரம் ஏந்திய நாராயணனை மனதில் நினைத்து அடுத்த பக்தி பாடலை கேட்போம். அடுத்த பாடலை புனாக்கை ஊரை சார்ந்த அம்மா திவேந்திரி, மல்லிகை, நீலா, ராஜேந்திரி, வள்ளி, சீனிவாசன், சிவன், கிருஷ்ணா, ஜெயா, சிவகன், கோயின்சாமி, மனிதா, கெவின், அமந்தா, ரோசில் ஊரைச் சேர்ந்த மெவின், கலைவாணி, மெலினா, அருவி மற்றவர்களின் உறவர்களுக்கு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். அடுத்த பாடலை பேத்து முன்யா சுப்பாய நல்லத்தம்பி குடும்பத்தார் அவர்களுக்கும் வழங்குகின்றோம். அடுத்து வரும் பாடலை அம்மா மனோன் பெருமாள் சார்பில் ஹிவேஜகோப்பா ஊரைச் சேர்ந்த குடும்பத்தார் முதல் சனிவாரம் கோவிந்த திருவிழாவை ஒட்டி பேரன் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை, தியானா, மகன் சஞ்சீவன் ஜிசன், மருமகள் சந்தி கிசிலா, தம்பி தங்கைமார்கள் அன்னிமார்கள் வசந்தா ஹுபி, மேலும் கோவில் அர்ச்சகர் திருபெருமாள் சுப்ராய்தவ், அப்புறம் தமிழ் ஔவையார் சங்கம் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் அடுத்த பாடலை வழங்குகின்றனர்.

பெருமாள் வழிபாட்டில் துளசிக்கு தனிச்சிறத்துவம் உள்ளது. திருமாலுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடும் மரபு பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறது. துளசி எளிமையின் அடையாளமாகும். சிறியதாயிருந்தாலும் அதன் மதிப்பு மிக பெரியது. அதே போல நமது பக்தியும் வெளிப்படையாக பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. உண்மையான மனதுடன் இறைவனை நினைப்பதே சிறந்த வழிபாடு. துளசி மாலை அணிந்த திருமாலை நினைத்து அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடலை வான்கூவர் ஊரை சேர்ந்த மோகன் வீரன் பிறந்த நாளை முன்னிட்டு தமது மனைவி யோகினி மற்றும் சாஜல்யா துர்மா, ஊரை சேர்ந்த அம்மா அசுதா, அப்பா சச்சுதா, அன்னை நீதன், அன்னி சிவானி, செவியன் அம்மா ஐயா புன்னு, லாகூசா ஊரை சேர்ந்த அத்தை சிமி அமைதி, அம்மாய் தாத்தா மற்றும் SSTDS ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் வீரன் கரித் வெந்தன் குடும்பத்தார்கள் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். மேலும் லிஸ்கலியே ஊரை சேர்ந்த ராஜ் நாயக்கன் அவர்கள், ஜெசினி ஆதவன், அகசன், குமிலா, உதேசன், அத்தை நாயகி, கிருஷ்ணன் வலாயுதோ அவர்களுக்காக அடுத்த பாடலை கேட்டுள்ளார். அடுத்த பாடலை யோஷினி சகவனன், அனுஷா தேவி, அம்மா சகதா, அப்பா இந்திரன், வாக்வா ஊரை சேர்ந்த கோவிந்தன் குடும்பத்தார் அனைவருக்கும் அடுத்த பாடலை வழங்குகின்றோம். புலி ஊரை சார்ந்த குமுன் வலாயுதம் பிறந்த நாளை முன்னிட்டு மலை அம்மா முனியம்மா, ஜிமி, மையன், இந்திரன், ரீனா, யோஷினி, யோவினா, யோவிசன் ஆகியவர்களின் சார்பாக அடுத்த பாடலை வழங்குகின்றோம். அடுத்த பாடலை லமிச்சு ஊரை சேர்ந்த மாயவன் தன்றாயன் அவர்களுக்கும், அம்மா சீலா, முத்துசோமி, செல்வினா, கைவி, கரைவி, கைலான், பகையானன், முனிசோமி குடும்பத்தார் அனைவருக்கும் அடுத்த திருமாலை போற்றும் பாடலை கேட்போம்.

அன்பு நேயர்களே, மொரிஷஸிலும் புரட்டாசி மாதம் வந்தாலே கோவிதன் வழிபாட்டிற்கு ஒரு தனி ஆன்மீக சூழல் உருவாகிறது. பல குடும்பங்களிலும் ஆலயங்களிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் ஈடுபடுகின்றன. பெருமாளின் திருநாமங்கள் பாடப்பட்டு பக்தர்கள் ஒன்றாக கூடி வழிபாடு செய்கின்றனர். பெரியோர்கள் வழியாக வந்த இந்த மரபுகள் இளைய தலைமுறையும் இணைந்து கொள்வது நமது பண்பாட்டின் தொடர்ச்சிக்கான அழகான அடையாளமாகும். அடுத்த பாடலை எல்விச்சா ஊரைச் சேர்ந்த அருளன், எழினி, பாதினி, தேரனுவி ஆகியவர்களுக்கு அடுத்த பாடலை வழங்குகின்றோம். வானொலி நேயர்களே, இன்று உங்களுக்காக புரட்டாசி கோவிந்தனை முன்னிட்டு தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பை வழங்க இருக்கின்றோம். காச்சமிதித்த போவிதாஸ் ஊரில் உள்ள ஸ்ரீ தமிழ் சிவ சங்கம் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலிருந்து 9 மணி முதல் 12 மணி வரை உங்களுக்காக தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பை வழங்க இருக்கின்றோம். மேலும் வானொலியில் உங்களுக்காக சுய தமிழ் அசோசியேஷன் என்னும் இடத்திலிருந்து உங்களுக்காக 12 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்காக காலையில் கோவிந்தன் நாமத்தை ஊக்கும் பாடல்களும் நிகழ்ச்சிகளும் வழங்க இருக்கின்றோம். போற்றும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

அன்பும் பக்தியும் நிறைந்த நேயர்களே, புனிதமான புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு திருமாலின் திருநாமங்களால் நிறைந்த இன்றைய திருமால் திருவருள் எனும் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவருகிறது. இந்த ஒரு மணி நேர பக்தி பயணம் உங்கள் மனதிற்கு அமைதியையும் உள்ளத்திற்கும் நம்பிக்கையையும் வாழ்விற்கு நல்ல எண்ணங்களையும் தந்திருக்கும் என நம்புகின்றேன். புரட்டாசி மாதம் முழுவதும் நம் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும், இறை நம்பிக்கை மேலும் ஆழமாகட்டும், குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் பெருகட்டும். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். பெருமாளின் திருநாமத்தை மனதில் நிறுத்துவோம். ஓம் நமோ நாராயணாய. இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.